0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக என் எஸ் சிதம்பரம் இயற்றியுள்ள வர்ணம் சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

0: நீ கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: லட்சுமி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவா, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது பசுபதி பிரியா ராகம் ஆதி தாளம்.
3: சரவண பவா சமய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DH. It's anytime Indian music.
2: நேயர்கள், இதுவரை லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
0: படிப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் என் நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் உங்களுக்காக லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் இசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சொந்த சாகித்யம் தேவ மனோகரி ராகத்தில் அமைந்த வர்ணம் ஆதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the Mridangam by Ramayya Vittal and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. She begins with a Varnam, her own composition, in Rag Deva Manohari set to Adital.

0: லால்குடி ஜெயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் அடுத்து ஈசபாகிமாம். கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் ஈசபாகிமாம் இன்ரா கல்யாணி செற்றுருவம் தாள காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அம்மையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், தொடர்ந்து கன்னட கவுள ராகத்தில் அமைந்த ஓர ஜூப்பு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.
1: This is ராகம் 24/7 DH Anytime Indian Music. You are listening to a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the mridangam by Ramaya Vittal and on the gattam by Vaikam R. Gopalakrishnan. She continues with Ora Jupu in Raag Kannada Gaulai, set to Aadithaal, a composition by Thyagarajar.

0: கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா ராமசாமி சிவன் பாடல் பேகடா ராக மிஸ்டர் சாப்பு தாளம்
1: ஷினாவ் பிரசன்ஸ் கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா இன் ராக் பேகடா செட் டு மிஸ்டர் சாப்புதால் அ காம்போசிஷன் பை ராமசாமி சிவன்

0: லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் நிறைவாக விஜாவந்தி ராகத்தில் நானா லால்குடி ஜி ஜெயராமன் ஏற்றியது ஆதித்தாளம்.
1: லால்குடி விஜயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வயலின் ரிசைட்டல் வித் தில்லானா, அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன் இன் ராக் த்விஜாவந்தி செட் டு ஆதித்தாள்.

0: ராகம் டிடிஎச் 24 மணி நேரம் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a violin recital by Lalgudi Vijayashmi. She was accompanied on the Mirdangam by Ramaya Vittal and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. Anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி ஆர் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், வி கமலாகர் ராவ் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a vocal recital by Shri T R Subramaniam. He is accompanied by Shri M Chandrasekaran on the violin, Shri V Kamalakar Rao on the mridangam, and Shri V Suresh on the ghatam. Nigashil mudalil Rudra Gopa Muthuswami Deekshithar Kruthi Rudra Priya Ragam Rupakathalam. The concert begins with Rudra Gopa, composed by Muthuswami Deekshithar in Rag Rudra Priya, set to Tal Rupa.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. எம் சந்திரசேகர்.

சுந்தரன் அவர்கள் வயலின், வி கமலாகர் ராவ் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி ஆர் சுப்பிரமணியம். ஹி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் சந்திரசேகரன் ஆன் த வயலின், ஸ்ரீ வி கமலாகர் ராவ் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ வி சுரேஷ் ஆன் த கட்டம். இனி பிலஹரி ராகத்தின் ராகம் தானம் பல்லவி கண்டஜாதி திரிபுட தாளம். Listen now to Ragam Thanam Pallavi in Rag Bilahari set to Kantajati Triputa Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி ஆர் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், வி கமலாகர் ராவ் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Shri T. R. Subramaniam. He was accompanied by Shri M. Chandrasekaran on the violin, Shri V. Kamalakar Rao on the mridangam, and Shri V. Suresh on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.